0: இருக்கீங்க. பட்டி ஜனிக்குட்டி உத்தரவு பட்டி ஜனிக்குட்டி உத்தரவு வேண்டாம்.
1: ఒక అవస్థ